0: ஹாஸ்பிட்டல் கட்டணும் கட்டக்கூடாதுன்ட்டு அவங்க சாங்ஷன் வாங்கல லெட்டர் கொண்டு வந்து பீஸ் பீஸா கிழிச்சு காலில் போட்டு மிதிப்பு பண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மினிஸ்டர் அழகேசன் நம்ம பிளான் படி இந்த மண்ணில் ஏசியாவிலே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன். அது மட்டும் நடந்தில்லைங்க, இந்த கதிரை தூக்கி வீசிட்டு நேரா ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போய் கோணங்களை கொடுக்கீங்க.
1: சொந்தம் தந்தைய நாட்டுக்காரோட முன்பில் நாணம் கெடுத்துட்டு நீ சுடல பரம்பி குத்திருந்த ஆகோஷிக்கும் அல்லடா.
2: இதொன்னு இவ்வளவு வச்சு வேண்டாம், இது சைமன் நாடாரம்
1: அண்ணா. அண்டி கச்சவடம் நடத்தி தெண்டு திரிஞ்சு இங்கோட்டு வந்த நின்ற அப்பன் நஸ்ராணி பண்டு நாடாறு பெண்ணினை சம்பந்தம் செய்த வகையில் கிட்ட ஸ்ரீதரமா நுழை மண்ணு
0: எண்டு அணிகள் முன்பு வச்சு என்ன புலையாட்டு மறுக்கலாம்ல
1: பறஞ்ச நீ இந்தியோடா டேய் அடிச்சு தூக்குங்கடா இவனை ஒட்டிக்கு. ஞான் அது மோனாயாலும் மந்திரியாயாலும் ஏது மத்தியவனாயாலும் எனக்கு கணக்கா. எடா சைமன் நாடாரே, பண்டிவன் கழுக்கலத்தி வச்சு கூட கழிச்சொரு செருக்கனை தள்ளி கொன்னப்போ அதனே கையடிச்சு பிரோத்சாகிப்பிச்சு காதக்கேடு நின்ன போல கூட கூடியவனா நீ. நீயக்கே எந்த நெஞ்சத்திட்டு குழிபோம்பு பொட்டிக்க மாத்திரம் வளர்ந்தங்கி ஆ வளர்ச்சி ஒன்று நேரிட்டு காணான் தன்னையாடா ஞா வந்தது. പിന്നെ എല്ലാവരെയും ഒന്ന് ക്ഷണിക്കാനും എന്റെ ആശുപത്രിയുടെ ശിലാസ്ഥാപന കർമ്മത്തിന് ക്ഷണിക്കാൻ. ഇന്നേക്ക് മൂന്നാം നാൾ അത്യാഡംബരപൂർവ്വം നടക്കും. വന്നേക്കണം രാജ്യത്ത് കിട്ടാവുന്ന ഏറ്റവും വലിയ ബോംബ് കൊണ്ട്. ഡാ കച്ചവടത്തിൽ രാജരത്നം പിള്ളയോട് ജയിക്കാൻ നിന്റെ ഒന്ന് ഈ വളർച്ച പോരാ, ഈ ആയുസും.
3: അയ്യ കാപ്പാത്തുങ്ക അയ്യാ, ഓടയിൽ വീണ് തല ഉടഞ്ചാച്ച് അങ്ങ് ഒരേ കുമ്പളായിരിക്കും. ആശുപത്രിക്ക് പോണേ അയ്യാ, കാപ്പാത്തുങ്ക.
4: வண்டி கேரு,
3: ரொம்ப நன்றிங்க.
4: வர்கீஸே வண்டி எடுக்க.
5: சாட்சியங்களையும் கண்டெடுத்த தடயங்களையும் ஆதாரமாக்கி கொலை செய்யப்பட்ட நபரின் மக்கள் செல்வாக்கையும் கருத்தில் கொண்டு குற்றம் சாற்றப்பட்டுள்ள ராஜரத்னம் பிள்ளையை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
4: பெருமானப்பட்ட கோடதி, என்னை அவிசுவாசிக்கிறது. நான் அல்ல அது செய்தது. என்னை தோல்பிக்க வேண்டி மற்ற பலரும் சேர்ந்து செய்த சதியானது. ஞான் குற்றக்காரனாணு கோடதிக்கு போதிப்பட்ட தருந்த ஏது சிட்சையும் ஞான் சீகரிச்சோளாம். நாளே நாளத்து ஒரு திவசம் அது எனிக்கு அனுவதிச்சு தரணும். இது ஒரு அபேஷையான தோற்று போயலோட தானும் தன் நியமும் தோல்பிச்சு களஞ்சல்லோ.
6: எந்த தியாகம் சகிச்சிட்டாங்கிலும் ஞான் இறக்கி கொண்டு வரும் சார்.
4: அதுகொண்டு எந்த குணம்? അവിടുന്ന് അങ്ങോട്ട് ഈ ആയുസിൽ 10,000 കൊല്ലം അനുവദിച്ചു തന്നാലും നാളത്തെ ഒരു ദിവസത്തിനോളം വരില്ല അതിന്റെ വില. എന്തിനാ ഇങ്ങോട്ട് വന്നത്?
7: ഞാൻ പറഞ്ഞതല്ലേ എനിക്കൊന്നും വേണ്ടെന്ന്. അതിന്റെ പേരിലല്ലേ ഇങ്ങനെയൊക്കെ.
4: ഞാൻ എന്നും കണ്ടത് നിന്റെ ഈ കണ്ണീരാ. വേണ്ട, നിനക്ക് മാത്രമല്ല എനിക്കും വേണ്ട ഒന്നും. നമ്മളെ ജയിക്കാൻ മാത്രം നമ്മുടെ മക്കൾ വളർന്നു. ഇപ്പോ ശിക്ഷിക്കാനും. താനെന്തിനാടോ കരയുന്നേ?
8: അങ്ങുള്ളിടത്ത് വർഗീയ സിദ്ധി വരെ പറഞ്ഞിട്ടുള്ളൂ.
4: കേട്ടില്ലേടോ, കൊലയാളിക്കെതിരെയുള്ള മുദ്രാവാക്യം വിളി.
9: വഴി വിടുങ്ങൾ ചൊല്ലല്ല.
4: തിരുവെങ്കിടം രാജശേഖര പിള്ള മകൻ രാജരത്നം പിള്ള എന്ന ഞാൻ സ്വന്തം കൈപ്പടയിൽ എഴുതി സാക്ഷ്യപ്പെടുത്തുന്ന വിൽപത്രം.
10: എന്റെ ഉടമസ്ഥതയിലുള്ള സ്കൂൾ, കോളേജ്, ആശുപത്രി, സിനിമാ തിയേറ്റർ, ഹോട്ടൽ, മറ്റ് വ്യവസായ സ്ഥാപനങ്ങൾ തുടങ്ങി എല്ലാവിധ സ്ഥാപന ജംഗമ വസ്തുക്കളും കൃഷിഭൂമി, എസ്റ്റേറ്റുകൾ, മറ്റ് പുരയിടങ്ങളടക്കം 1500 ഏക്കർ ഭൂസ്വത്ത് വകകളും എല്ലാം മരിച്ചുപോയ ആദ്യ ഭാര്യയിലുണ്ടായ മകൻ രാജശെൽവത്തിനും രണ്ടാം ഭാര്യ മുത്തുലക്ഷ്മിക്കും അതിലുണ്ടായ മകൾ റാണിരത്നയ്ക്കും അവകാശപ്പെട്ടതാണ്. ആ വസ്തുത നിലനിൽക്കെ എന്റെ മരണശേഷം 25 വർഷത്തേക്ക് മേൽപ്പറഞ്ഞ സകല സ്വത്ത് സമ്പാദ്യങ്ങളുടെയും ഉടമസ്ഥാവകാശവും നടത്തിപ്പവകാശവും മറ്റൊരു വ്യക്തിയിൽ ഞാൻ അധികാരപ്പെടുത്തിയിരിക്കുന്നു.

0: நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த படத்தை கேட்டா அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த படத்தை எல்லாம் நீதான் கைகாரியம் பண்ணிட்டேங்கிறான்.
1: ஐயோ பாபம், ஞான் கையாரி செய்தா முதலாளி அவன் பறையிறது பச்சக்கள்ளவா? முருகனான சத்தியம், அதி சில்லி காசு ஞான் எடுத்துட்டு
2: அவன் தண்ணியான அதொக்க தூர்த்தடிச்சு.
1: அல்லும் அவன் அக்கௌண்டி ஞான் எங்க பணம் எடுக்கும் என் முதலாளி?
2: எல்லாம் அவன் களியா?
0: கேட்டியா நாடா சொன்னதை? கேட்டியா? இப்ப என்னடா சொல்றேன்?

0: மாணிக்கம், நீங்க தான் அன்பார்ந்த பெரிய அண்ணன். உட்காருங்க உட்காருங்க.
1: ஆத்தியாவனே விழிக்கு.
0: தம்பி செல்வா, வாங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்காரு.

மொட்டுதான், ஆத்தாடியம் மாடி தேன் மொட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான், உருகுதல் மருகுதல் குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமையும் கொடியிலே அரும்புதான்.